கந்தன் கங்கன் பந்தன் சுல்ல பந்தன் சுல்ல கங்கன் சுல்ல கந்தன் சுல்ல சுல்ல சுல்ல சில்தியா கந்தலியா ஜனக் ஜனக் பாயல் பாஜே சம் சமா சம் கீத்து காயா பத்தரம் சருகம்.